0: 你能吓我一跳！哎，就你那破哥，人公司能收吗？你自己几斤几两，心里没点数啊？松开！松开！
1: 什么情况呀？
2: 你别问了，赶紧的吧。
1: 多大的事儿啊！
0: 冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷冻，冷